0: மர்ஷம் அறவே
1: துமுக்குலாஸ் தும்கு ஃபாஃபி
2: நான் வணக்கம் ரானலுவா ஸ்மார்ட் இவமானோ தோல்ண்டே உள் தெச்சிதக்கிலவே உள்ள நான் கிளவான் சக்கிய மனோ தோல் சார் நூல்லாம் சோ அட்டானு சிலார நான் லேக்குதான் என்ன உள்ள தேனால கேள தே ஞாண்டு தேனா ஞாண்டு யோ நீ அதுண்டே லச்சக்கத்தியோ ஃபசக்கிய மனோ காசு புஸ் தோல் நூல் நெட்டிட்டு சார் லெஃபாச்சப்பா தேனாங்க மன் துக்குனோ தோ ஃபச்சு மியாண்டு சாஸ் தேனேட்டிரேட்டு சிதிவு தேரே யாண்டு சாஸ் போனவு சட்டி மத்து நூல்லாமே வேலை மன்றுசோ லெத்தியோ சாயின்ற மிச்சு நேவா fo vola vola ny fiarahamonina misy anazy any dia lasa mandroso azy izy
3: ay ohatra miatsa le sazy a za mantsova any amboromelala zany dia nandeha nakatya nandeha anao sport kely zay io fa hitako hoe miatra le sazy io moa le hoe resakay hoe fanadiovana sy ny tarany zany hoe mety misy fanadiovana sy ny tarany dia tsy hoe zay natahoran'le olona moa zany fa ohatrany any aminay zany manaja an'le izy e aminahy zany tsara ny sazy satria am'izao ny ny olona zany ny olona tsy de matahotra e ohatra hoe ny an-dalana amin'ny atao hoe resaka circulation na routier fotsiny zany zao de raha amiko zany aloha aloha hipetraka ihany ny sazy satria avyzay mbo discipline tsara daholo ny olona
4: fakampiarina rehefa hoe zay mety amin'le fanjakana defa de afaka piarina matetinga ohatra mbola tsy de nisy ny savy e mbola tsy de nisy ny savy atety de mbola tsy hitako nisy sazy ilaina le fampiarana ny sazy satria le malagasy indraindray bebe saina mafimafy loa de ilaina zany de ampiarina mihitsy le sazy de amin'izay koa mba mahalala matahotra nyolona
5: efa imbetsaka fa mianatra le sazy teninala kely temma mafahalalana tsy mifidina kely na lehibe na vahiny izy aloha tokony tsy atao e satria to atin'le olona tsasany mbola tsy mahafantatra dia tokony tsy ampiarina lizy fa tenenina fotsiny le olona mba lalany tompony nandraiky tata saza azy
1: saotra tomboko lahy saotra tomboko vavy